நேரம் 5:43:50. புலரும் பொழுதில் வண்ணம் மலராய் அடுத்து ஒலிக்கிறது அப்பா டாட்டா திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்மையர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது.

நேரம் 6:28. 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது வாயுவின் புத்திரனே. இஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை

0: வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1444 16 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல் கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமர்

0: கிசான் சாமநிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம்.
2: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ருயந்தாம் பிரவாச்சிகா நிதி ஜாஹ. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய ஒடிசா பஷ்சிம பங்கயோஹ பிரவாசே பவிஷ்யதி. ஒடிசாயாஹ மயூரபஞ்ச மண்டலே ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு வர்யாயாஹ அஷ்டஷஷ்டிதமே ஜன்ம திவசோத்சவே பிரதானமந்திரி தயா சஹ பஹாட்புர கிராமே சம்மிலிதோ பவிஷ்யதி. ததனந்தரம் தௌ நேதாரோ ஒடிசா ராஜ்யே மோகன சரண மாஜி பிரசாசனஸ்ய வர்ஷத்வயஸ்ய காரியகால பூர்த்தியவசரே ஏகாம் விஷால ஜனசபாம் சம்போதயிஷ்யதஹ. யத்ர ஹி சப்தசத்வாரிஷத் சஹஸ்ர கோடிதோப்யதிக ரூப்யகாணாம் விகாசாத்மக பரியோஜனானாம் சுபாரம்போ பவிஷ்யதி. பஷ்சிம பங்கே பிரதானமந்திரி பஷ்சிம பங்க திவசாவசரே பாகம் கிரஹிஷ்யதி. யத்ர ஹி அநேகாசாம் பிரணாலீனாம் ஷிலான்யாசம் உத்காடனம் ச விதாஸ்யதி. அஸ்மின்னேவ அவசரே பிரதானமந்திரி பிஎம் கிருஷி சம்மான நிதிம் பிரசாரயிஷ்யதி யேன தேசஸ்ய 9.44 கோடி கிருஷகேப்யஹ அஷீத்யுத்தர அஷ்டசதாதிக அஷ்டாதஷ சஹஸ்ர கோடி ரூப்யகாணி சாக்ஷாத் தீஷாம் வித்தகோஷேஷு ஸ்தானந்தரிதானி பவிஷ்யந்தி. NTA इति राष्ट्रिय परीक्षा संघटनेन प्रख्यापितं यत् श्वः आयोज्यमानायाः NEET UG 2026 पुनः परीक्षायाः निष्पक्षं पारदर्शं च संचालनाय वयं पूर्णरूपेण सज्जाः. परीक्षेयं भारतस्य

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:45. நேர்களே, இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி 100.1 FM கோல்டில் இடம்பெறும் மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரை காணும், 9:00 அரங்க இசை. ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லைபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா அபியாசம், தொடர்ந்து ரசகலிகுலு. 12:00 திரை காணும், 12:50 மெல்லிசை, 1:10 தெய்வானை திருமணம் இசை பேருரை, நிகழ்த்தி உள்ளவர் சூடாமணி சடகோபன் அவர்கள். 2:30

திரைகானம். மூன்று மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா, 5 மணிக்கு அரங்கிசை. சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி ரிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம், எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள், நடிப்பு ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி உத்ரா ஆகியோர், அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்வன், 10:20 வேர்ல் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும். பங்கேற்பவர் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை செயலர். 11:45 திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுள்ளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும் பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை

முகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்புச் சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான இரண்டு வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது.

0: மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி பி எஸ் நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: எஃப்எம் கோல்டில் திரை இசை கேட்கலாம். மெட்ராஸ்காரன் திரைப்படத்திற்காக சாம் சிஎஸ் பாடியுள்ள பாடல்

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆர்ட்ஸ் வேறு செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. தூசரா கோயில் சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேரம் 8:37, 20 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் இனி அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம், ஆரியன் தினேஷ், கனகரத்னம், அபர்ணா நாராயணன் பாடியுள்ள பாடல்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் கதன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹர சங்கட் கா

நேரம் 8:47. திரைகாணத்தில் இனி காற்று வெளியிடை திரைப்படத்திற்காக சாஷா திரிபாதி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 8:52. திரைக்காணத்தில் இனி பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது திரைகானம், மீண்டும் திரைப்பட பாடல்கள். காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இனி அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் குலசேகர ஆழ்வார் பாசுரம் அடுத்து ராகம் சண்முகப்பிரியா கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 எஃப்எம் கோல்டில் நேர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 10:36. 15 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனி கடலோர கவிதைகள், திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் பாரமே சோச்சன லக்கா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 10:41:25. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனி தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 10:46 50 நொடி. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனி அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

முதல் மரியாதை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக காக்கிச்சட்டை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் திரை காணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கும்கி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: நேரம் 11:22. திரைக்காலத்தில் இனி வந்தான் வென்றான் திரைப்படத்திற்காக அலப்ராஜு பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் இனி குரல் அமுதம் கேட்கலாம்.

0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
1: செருவார்க்கு சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின்.
0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். 12:50 மெல்லிசை, 1:10 தெய்வானை திருமணம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சூடாமணி சடகோபன் அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 5:00 அரங்கிசையில் சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்திரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். நடிப்பு ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி, உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்மன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பங்கேற்பவர் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை செயலர். 11:45 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகாணம்.

0: ரஷ்யோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 12:14. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை காணம். நிகழ்ச்சியில் இனி சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: பன்னிரண்டு
0: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திரைக்காணத்தில் இனி மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
3: ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு கண்ணே சாய்

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: திரைக்காணத்தில் இனி ஞான ஒளி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.

தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின

வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12:50. 100.1 எஃப்எம் கோல்டில் இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் லதா ஸ்ரீபதி பாடியுள்ள பாடல்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 12:56, மெல்லிசை பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி எஸ் அம்புலி பாடியுள்ள பாடல்.

ராஜசத்குரு குரு சரணம் பஜ குரு சரணம் சத்குரு சரணம் மம சரணம் குரு சரணம் பஜ குரு சரணம் சத்குரு சரணம் மம சரணம் ஜெய் சித்தி விநாயக சுவாமி கி ஜெய் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவன ஸ்மரணம்.

கிரீட விலசது கேயூரகராம்பிதம் கர்ணாலம்பித குண்டல பிரவிலசத்

கண்கண்ட தெய்வமாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ இடங்களிலே திருக்கோவில்கள் எழுப்பப்பட்டு ஸ்ரீ முருகப்பெருமானை பிரதிஷ்ட பண்ணி அவருடைய திவ்யமான அனுகிரகத்திற்கு பாத்திரபூதால் ஆகிறோம். சுக்குக்கும் மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை என்று ஒரு பழமொழியை சொன்னார்கள். மலை மீது எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவருளி பெறுவதற்காக கோட்டான கோட்டி பக்தர்கள் இன்னைக்கும் முருகனை உபாசிக்கிறார்கள். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திவ்யமான சரித்திரத்தை மகாஸ்காந்தம் என்று சொல்லப்பட்ட சுவாமி வியாசர் தன்னுடைய சம்ஸ்கிருத மொழியிலே மகாஸ்காந்தமாக 18 புராணத்திலே அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட முருகனுடைய திவ்ய சரித்திரத்தை தமிழ் மொழியிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் 10,345 செய்யுட்களினாலே பாடி பரவசமூட்டினார். அப்படிப்பட்ட முருகனுடைய திருவருளை பெறுவதற்காக ஒத்தொத்தரும் அந்த முருகனுடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா.

ஓங்காரம் என்று சொல்லப்பட்ட திவ்யமான மந்திரம் அகார உகார மகாரங்களினாலே சேர்க்கப்பட்டு இருக்கிற ஒரு திவ்ய மந்திரம். அந்த திவ்ய மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கு. அதாவது ஆ என்று சொல்லப்பட்ட அந்த அகாரத்திலே இருக்கக்கூடிய சப்தத்திற்கு படைப்பு தொழிலை காட்டக்கூடியது. ஊ என்று சொல்லப்பட்டு இருக்கிற சப்தம் காப்பாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. மகாரம் என்று சொல்லப்பட்டது உலகத்தை ஒடுக்கக்கூடிய சப்தமாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப இந்த உகாரமாய் இருக்கிற ஊ என்ற சப்தத்தை தன்னுடைய பெயரிலே மூ ரூ கு என்று மூன்று முறை வரும்படியாக முருகப்பெருமான் தன்னுடைய பெயரிலே கொண்டிருக்கிறார். அன் என்று சொல்லப்பட்ட ஆண்பால் ஒருமை விகுதி இந்த பகுதி விகுதி சேர்த்து முருகன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெயராக நமக்கு ஏற்பட்டது. அதனால அந்த ஊ என்ற எழுத்தை தன்னுடைய பெயரிலே மூன்று முறை கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்தை முருகன் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை காட்டக்கூடியது. அதனாலதான் கிரந்தங்கள் பெரிய பெரிய நூல்களை எழுதியிருக்கிற மகனீயர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலதான் ஊ என்ற எழுத்திலிருந்து தொடங்குகிறார்கள். உலகம் உவப்ப வலநேர்பு திருதரு என்று கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு நக்கீரர் பாடினார் திருமுருகாற்று படையிலே. உலகலாம் உணர் தோதற்கரியவள் என்று பாடினாள் சேக்கிழார் சுவாமிகள். உலகம் யாவையும் தாவுலகலும் என்று கம்பர பெருமான் அருளி செய்திருக்கிறார். மா என்று சொல்லப்பட்ட அந்த சப்தத்திலே உகர உயிர் மருவி முத்தை திரு பத்தி திருநகை முத்தை தரு பத்தி திருநகை என்று ஊ என்ற எழுத்திலிருந்து தொடங்கினாள் அங்கே அருணகிரிநாத சுவாமிகள். காக்க

செல்வாய் என்று பாடினார்கள். அப்பேற்பட்ட முருகனுடைய சரித்திரத்தை பாட வந்திருக்கிற கச்சையப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை அருளி செய்தார். இந்த கந்த புராணத்தில் இருக்கிற சிறப்பு மங்களகரமான ஒரு நூல் என்பதை காட்டுகிறது. முதல்ல எடுக்க செய்ய பார்வதி கல்யாணத்தை நமக்கு சொன்னார்கள். இடையிலே தேவான திருமணத்தை சொல்லித்து முடிவிலே கந்த புராணம் வள்ளி முருகனுடைய திவ்யமான திருக்கல்யாணத்தை அங்கே வர்ணிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? சர்வ மங்களத்தை கொடுக்கக்கூடிய திவ்ய கல்யாண சரித்திரத்தை கொண்டது கந்த புராணம். அதனால கந்த புராணத்தை நாம் பாராயணம் பண்ணினால் நம்முடைய வீட்டில அடிக்கடி கல்யாணங்கள் நிறைய நடக்கும் என்றதற்கு பலனை சொன்னார்கள். அப்பேற்பட்ட இந்த திவ்யமான சரித்திரத்திலே தேவானையை முருகன் எப்படி திருக்கல்யாணம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். ஒரு சமயத்திலே ஏக

நாரத மகர்ஷி புறப்பட்டாள். நாரம் ததாதி இதி நாரதஹா, நாரமஸ்தி இதி நாரதஹா என்று உலகத்திற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நாரதர் எழுந்தருளுவார். அப்பேற்பட்ட மகர்ஷி நாரதர் இந்த உலகத்திற்கு சங்கீதத்தை உபாசனை பண்ண கூடியவர்களுக்கு முதல் உபாசனா மூர்த்தி நாரத பிரம்மம். தியாக பிரம்மத்திற்கு அனுகிரகம்.

பண்ணினவர். அப்பேற்பட்டவர் இந்த தெய்வான திருக்கல்யாணத்தை இவர் தான் நடத்துறார். திருமன் நாராயணன் எழுந்துருளி இருக்கிற கூர்மாதீன் திவ்யலோகான் ததனுமணிமயம் மண்டபம் தத்திரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் என்றிருக்கிற ஸ்ரீவைகுண்ட நகரத்திற்கு எழுந்துருளினார். அப்பொழுது பெருமாள் எப்படி இருக்கார்? திரிபாதி பூதியிலேயே பெருமாள் திரிபூ நீலா சமேத்தனாக பரவாசுதேவனாக ஸ்ரீமன் நாராயணன் எழுந்துள்ள இருக்கிறார். இந்த திவ்ய திருக்கோலத்தை சேவித்த நாரதருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. உடனே நாராயணனை நாமஸ்மரண பண்ணினார்.

பெருமாளை செய்விச்சிட்டார். அப்புறம் பார்த்தார் நாரதர், பக்கத்திலே இரண்டு பெண்மணிகள் தேஜோமயமாக அத்தியுத சுந்தரிகளாக எழுந்துள்ளி இருக்கிறதை பார்த்தார். நல்ல விசாரிச்சார் நாரத பிரம்மம், இந்த பெண்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது பகவான் சொன்னால் நாராயணன், அப்பா நாரதா, என்னுடைய பேரனாய் இருக்கிற உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த இரண்டு பேர்களும் என்னுடைய இரண்டு கண்கள். அந்த கண்களில் இருந்து பெருகிய ஆனந்த பாட்பத்திலே மகாலட்சுமி கடாட்சம் பெற்றவுடனே இவர்கள் திரு அவதாரம் செய்தார்கள், தோன்றியவர்கள் என்று அறிமுகம் பண்ணினர். அப்படி அவர்களை பார்த்தவுடனே மகரிஷி நாரதருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்பேற்பட்ட ஞானவதிகளாக சௌந்தரியவதிகளாக இருக்கிற இவர்களுக்கு கைலாசத்திலே இருக்கிற பார்வதியினுடைய புத்திரனான அந்த முருகப்பெருமானுக்கு கொடுத்து திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். அந்த முருகப்பெருமானுடைய திவ்யமான திரு அவதாரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். யாருக்கு, நாராயணனுக்கு. இவருக்கு ஆசை எப்படியாவது முருகனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து உலகத்திற்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும் என்று. பிரபு, இந்த குழந்தைகளுக்கு தகுந்த வரனை ஏற்பாடு பண்ணிவிட்டேன், மனசுல விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன், இதை தேவரீர் கேட்க வேண்டும் என்று நாரத மகர்ஷி நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். முருகப்பெருமானுடைய பெருமையை சொன்னார். வைகாசி விசாகத்திலே திருவதாரத்தை பண்ணிருவர் முருகப்பெருமான். அது மாத்திரமல்ல, முருகனுடைய அவதார தத்துவம் ஆகாயம், காற்று, கனல், புனல், மண் என்று சொல்லப்பட்டு இருக்கிற பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே ஏற்பட்டு இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு சமயத்திலே அந்த ஆறு திருமுகத்தோடு கைலாசத்திலே பரமேஸ்வரன் எழுந்துள்ளி இருக்கச்ச ஆறு தீப்பொறிகள் ஆகாயத்திலே பறந்தது. அந்த ஆகாய தத்துவம் பின்னாடி முருகனுடைய அவதாரத்திலே கலந்தது. அந்த தீப்பொறிகளை வாயு பகவானுடைய சிரசிலே ஏற்றி வைத்தார் சிவபெருமான். அப்ப வாயுவனுடைய அம்சம் அவர் பொறுக்க முடியாமல் அக்னியினுடைய சிரசிலே வச்சவன அக்னியினுடைய அம்சம். பிறகு இரண்டு பேருமாக சரவண பொய்கையிலே கொண்டு வந்து முருகனுடைய தேஜஸை சேர்த்தார்கள். அந்த கங்கை சரவண பொய்கை மண்ணிலே திருவதாரம் பண்ணும்படியா முருகனுக்கு அவள் சக்தியை தந்தார். அதனால அப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த புனல் அதனுடைய தத்துவம், கடைசியில மண்ணுடைய தத்துவம் இத்தனையும் கலந்தது முருகனுடைய திரு அவதாரம் என்று சொல்லுகிறார். வெந்தவர்

சிவாதி முருகப்பெருமான். அதனாலதான் மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபத்தை முருகன் தன்னுடைய ஸ்வரூபத்திலே கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மு என்றால் முகுந்தன் என்றும், ரூ என்ற சப்தத்திற்கு ருத்ரன் என்ற பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை, கூ என்று சொல்லப்பட்ட எழுத்து பிரம்மாவினுடைய ஸ்வரூபமாக அங்கே போற்றப்படுகிறது. ஸ்கந்தஸ்ய அதுல கீர்த்தி கலி கல்மஷனாசினி. இந்த கலியுகத்திலே இருக்கிற கலி புருஷனுடைய கொடுமைய அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி கந்தனுக்கு இருக்கிறது. அதனாலதான் கந்தனை போற்றுவோர் மேல் காலனும் அணுகுணாதே. முருகனுடைய பெயரை சொன்னவர்கள் இடத்திலே எவன் கூட வருவதற்கு பயப்படுவானா? முருகப்பெருமானுக்கு சரவணபவா என்று சொல்லப்பட்ட நாமதேயத்தை பிரம்மதேவர் சூட்டி அருளினார் கந்தபுராணம் செல்லுத்து. அந்த சரவணபவா என்ற பெயருக்கு என்ன பொருள்? சரம், நாணல், வனம், காடு, பவன் அதிலே தோன்றியவர். அது மாத்திரமல்ல, சா என்ற எழுத்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ரா என்பது ஒளி, பா என்பது சாத்விகம், நா என்பது போர். இவைகளோடு கூட பவா தோன்றிய, அதனால சரவணபவா சரவணபவாய நமஹா சரவணபவாய நமஹா என்று அடிக்கடி முருகனுடைய நாம தேயத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் இகவர சௌபாகியத்தை கொடுக்கிறார் என்று இசை பயில் பயில் சடக்ஷரம் அதனாலே சடாட்சரம் சொல்லப்படாது, சடாட்சரம் தான் முருகனுக்கு. சடாட்சரம் மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பார்க்கிற பொழுது சுதர்சனாழ்வார் என்ற சக்கரத்தாழ்வாருக்கு சடக்ஷரம், முருகனை போலவே ஷட்கோணம், அங்கே அவருக்கும் ஷட்கோணம். அதனால முருகனுக்கு இருக்கிற எல்லா விதமான சக்தி சக்கரத்தாழ்வாருக்கும் இருக்கிறது என்று போற்றப்படுகிறது. சு என்ற எழுத்து சுப்பிரமணியத்திலே முதல் அக்ஷரம், மேலான பிரம்மம், பெரிய பிரம்மம், அப்பேற்பட்டது மண்ணியம், அதிலிருந்து தோன்றியவர். அதனால அப்பேற்பட்ட உபசர்க்க விசேஷத்தை கொண்டு சுகுணம் சுகந்தம் போலே சுப்பிரமணியன் என்ற நாமதேயம். அதனாலதான் இன்னைக்கும் குழந்தைகளுக்கு சுப்பிரமணியன் என்று நாமதேயத்தை சூட்டி நாம் அடிக்கடி அந்த பெயரை சொல்லி அழைக்கிறதுனால அந்த பலனை அடைகிறோம்.

மூன்று முகங்கள் கொண்டிருக்கிற முருகனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, ஒரு ஒரு திருமேனி ஒரு ஒரு திக்கிலே ஒரு திசையிலே பார்த்து கொண்டு இருக்கிறது. கிழக்கு திசையிலே ஒரு திருமேனி, எதற்கு? கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக. தெற்கு திசையிலே அதுபோல, வடக்கு திசையிலே ஒரு திருமேனி, மேற்கு திசையிலே ஒரு திருமேனி, கிழக்கு திசையிலே ஒரு முகம், மேல் பக்கத்திலே மேல் திசையிலே ஒரு திருமேனி கொண்டவராக இருக்கார். இவர் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று ஆறு சமயங்களுக்கு, ஆறு ஆதாரங்களுக்கு, ஆறு அத்துவாக்களுக்கு, ஆறு படி வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகன். அதனாலதான் இந்த உலகத்திலே, நம்ம நாட்டிலே, பாரத நாட்டிலே, பாரத தேசத்தை பாட வந்த சுப்பிரமணிய கவி பாரதி முருகனிடத்திலே அத்தியந்த பக்தி கொண்டவராக அவர் என்ன சொன்னார்? தோகை மிகல் உலவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை, வேலையை வணங்குவதே எமக்கு வேலை. எல்லாரும் என்ன வேலை வச்சுக்கணும், வேலை வணங்குற வேலைய வச்சுங்கோ, உங்க காரியங்கள் உங்க வேலைகள் சரிவர நடக்கும் என்று அப்படி சொன்னார் அவர். வேலையை வணங்குவது

எமக்கு வேலை வேலை ஏந்திய செவ்வேளை எவ்வேளையும் மறவாதவர் திறவாதவர் ஆவார் என்று அங்கே சொன்னார். ஆறு தலை உடைய அரணார், ஆறு தலை பரமன், ஆறு தலை. இந்த ஆறு தலைக்கு சம்பந்தப்பட்டு அவர் அவதாரத்தை செஞ்சிருக்கார். முருகப்பெருமானுடைய காயத்ரி என்பது ரொம்ப விசேஷமாக உபாசனை பண்ணுவார்கள். தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாது என்று இந்த காயத்ரி முருகனுக்காக ஏற்பட்டது. குக்குடதரனு குமர குரு பரனு குமரேச சரணம்.

அந்த முருகன் கைலாசத்திலே பார்வதி பரமேஸ்வரர்கள் திருக்குமாரனாக அவதாரம் பண்ணி எழுந்தருளியிருக்கிறார். அவருக்கு இந்த அமிர்தவல்லி சௌந்தர்ய வல்லிகளை தேவரீர் திருக்குமார்த்திகளை கொடுத்து திருமணத்தை முடித்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும், உலகம் க்ஷேமமா இருக்கும். நாரத மகரிஷி இவ்வளவு நாளி நாராயணத்திலே அந்த முருகனுடைய சரித்திரத்தை சொன்னார். இது கேட்டு இருந்தாலே அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லி உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த முருகனிடத்திலே தங்களுடைய மனசை ஈடுபடுத்தி பக்தி செய்து திருமணத்தை செய்து கொண்டால் அந்த சுப்பிரமணிய சுவாமியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.

0: ஸ்கந்துனி வருகின்றிரு தம மனமுன ஸ்கந்துனி வருகின்றிரு தன்றி மனமோ தெலுசுகுனே
1: தன்றி நாராயணன் மனசு தெரிந்து கொண்டோ அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமி விராட்டியாருக்கு இந்த திருமணத்திலே அவ்வளவு விருப்பம் காட்டவில்லை. காரணம், பரமேஸ்வரனிடத்திலே எதுவும் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எப்படி தன்னுடைய பெண்களை கொடுத்து கல்யாணம் பண்றது என்று மகாலட்சுமி தயங்கினாள். இதை புரிந்து கொண்டு விட்டார் நாரத மகரிஷி. ஒரு க்ஷணம் ஆலோசனை பண்ணினார். இதை கைலாசத்துல போய் தெரிவித்தால் அதற்கு பிறகு இந்த கல்யாணம் நடக்கும் என்று, சரி நான் புறப்படுகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாராயணனிடத்திலே மகாலட்சுமி பிராட்டியாரிடத்திலே அவர் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார் நாரத மகர்ஷி. நேர திருக்கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தார். இங்க வைகுண்டத்திலே நடந்த சமஸ்த விஷயத்தையும் எடுத்து சொல்லி அந்த முருகன் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். அவர் காது கொடுக்க கேட்டும்படியாக அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லிகளை பத்தி பாராட்டி அந்த அழக சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று பார்வதி தேவியார் பரமேஸ்வரனிடத்திலே நாரதர் முறையிட்டார். அப்பொழுது நாரதர் சொன்னார்,
0: பரமனின் திருமகளாய்

சுவாமிக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு எப்படியும் அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவா ஏற்பட்டது. நாரதர் புறப்பட்டு சென்று விட்டார். பல நாட்கள் ஆச்சு, ஆனால் இந்த திருமணம் எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. அதனால பார்வதி பிராட்டியார் தானே ஸ்வயமாக புறப்பட்டு வைகுண்டலோகத்திற்கு எழுந்தருளி நாராயணனிடத்திலே தன்னுடைய புதல்வனான முருகனுக்கு அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனுமதி பெற்றுக்கொண்டாள். பரமேஸ்வரனிடத்திலே அங்கு சென்றார் பார்வதி பிராட்டியார். நாராயணன் பார்வதிக்கு சகோதரன் ஆகணும், அதனால அந்த சகோதரனை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இந்த வைகுண்டத்திற்கு நான் வந்திருக்கிற காரணத்தை தெரிவிக்கிறேன், கேட்கணும்னு சொன்னாள். பக்த

0: சுவாமி, என்னுடைய திருக்குமாரனுக்கு தேவரையருடைய புத்திரிகளை கொடுத்து திருமணத்தை முடிக்கணும் என்று சொன்னவுடனே புன்சிரிப்போடு கூட நாராயணன் வரவேற்றார். ஆனால் பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமிக்கு இது பிடிக்கவில்லை. உடனே அவள் கேட்டாள், பார்வதி பராசக்தி, எந்த ஆசை கொண்டோ உன்னுடைய மகனுக்கு என் பெண்களை கேட்கிறாய்? உங்க கைலாசத்திலே என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது?
1: மாட மாளிகை உண்டோ வசிக்க

தானே இருக்கு. இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு எப்படி என்னுடைய குழந்தைகளை கொடுத்து கல்யாணத்தை பண்ணுவேன்? இது நடக்காத விஷயம். நீ மறுபடியும் புறப்பட்டு கைலாசம் போகலாம் என்று அனுப்பி வைத்தாள். வருத்தத்தோடு கூட திரும்பினாள் பராசக்தி. ஆனால் பரமேஸ்வரன் இந்த விஷயத்தை அறிந்து தான் தன்னிடத்திலே இருக்கிற ருத்ராட்சத்தினுடைய சக்தி, ருத்ராட்ச மகிமை எப்படியும் இந்த உலகத்திற்கு காட்டணும், அந்த மகாலட்சுமி தெரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அதனால ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு பார்வதி அழைத்தார். இவர் பார்வதி கைலாசத்திலே ஸ்வர்ணலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவதற்கு மகர்ஷிகள்லாம் கேட்கிறார். அந்த தங்கத்தினாலே லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவதற்கு வேண்டிய தங்கத்தை நீ இப்பொழுதே புறப்பட்டு வைகுண்டத்துல போய் மகாலட்சுமியிடத்திலே கேட்டு வாங்கி கொண்டு வா என்று அனுப்புறார்.

ருத்ராட்சத்தை அந்த பார்வதி பிராட்டியார் கையிலே கொடுத்த பரமேஸ்வரன், இந்த ருத்ராட்சத்திற்கு எடைக்கு எடை தங்கத்தை வாழ்ந்து வந்தா போறோம், அதுக்கு மேல வாண்டாம் போ என்று அனுப்பினாள். உடனே பார்வதி தேவியார் புறப்பட்டு வந்து சேர்ந்தாள். இந்த பார்வதியை பார்த்தோன்ன சற்று பரிகாசமான முறையிலே சில விஷயங்களை சில கேள்விகளை யாரு மகாலட்சுமி கேட்க ஆரம்பிச்சா, அந்த பரமேஸ்வரன் மகாவிஷத்தை ஏ சாப்பிட்டார் தெரியுமா, உங்க குடும்பத்திலே இருக்கிற

கலகம் பொறுக்க முடியல, வேதனை பொறுக்க முடியல, கொஞ்சம் அந்த பார்வதிய பரிகாசம் பண்றாள். எப்படி என்றால், விக்னேஸ்வரருடைய வாகனமாய் இருக்கிற எலி, அந்த எலிய பரமேஸ்வரனுடைய கழுத்துல இருக்கிற பாம்பு பார்த்துட்டே இருக்கு, எப்ப முடுங்கலாம்னு. அந்த பாம்பை முருகப்பெருமானுடைய வாகனமாய் இருக்கிற மயில் பார்த்துட்டே இருக்கான், எப்ப கொத்தி எடுத்துட்டு போலான்னு. பார்வதியினுடைய வாகனமாய் இருக்கிற சிம்மம், அந்த சிம்ம வாகனத்தை பிள்ளையாருடைய தலை யானை, அதனால அந்த சிங்கத்துக்கும் யானைக்கும் பகை, அப்பொழுது போராதுன்னு தலையிலே இருக்கிற கங்கை பக்கத்துல இருக்கிற கௌரி பார்வதி போராட்டம் நடக்கிறது. சிவபெருமான் திருக்கண்களிலே ஒரு கண்ணுல மூணாவது கண்ணுல நெருப்பு, தலையிலே சந்திரன் அவன் குளிர்ச்சி, நெருப்பு சூடு இரண்டுத்திற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கிற நிலையிலே குடும்பத்தினுடைய சிரமத்தை கண்டுத்தான் ஹாலாகல விஷத்தை சாப்பிட்டாரோ என்று பரிகாசமாக கேட்டா.

சகசா குடும்ப கலகாது ஈசோபி ஹாலா ஹலோ. இதை கேட்டவுடனே பார்வதி மனசு பொறுக்கல. பரமசிவ பெருமானை சற்று தாழ்த்து சொன்னதுனால அந்த வைகுண்டத்துல நாராயணனுக்கு மாத்திரம் குறபாடு இல்லையா, அதை சொல்லுகிறேன் கேள் என்று, இங்க வைகுண்டத்துல எப்படி என்றால் ஒருவள் இருந்த இடத்தை விட்டு நகரமாட்டாள், நாராயணனுடைய மனைவியிலே பூமி பிராட்டியார், இன்னொருத்தி இருக்கிற இடத்திலே இருக்க மாட்டாள் மகாலட்சுமி, இப்படி ஒரு மனைவி. இந்த நாராயணன் எங்க அண்ணாவுக்கு பிறந்ததே ஒரு பிள்ளை, அவனும் அனங்கனாக உருவம் இல்லாதவனாக மன்மதனாக ஆகிவிட்டார். படுத்து கொண்டிருக்கிறதோ பாம்பு, வாகனமோ கருடன். இப்படி இருக்கிற நிலையிலே அவருடைய அந்த பாம்பு வாகனத்தை பகையாக கருடன் நினைத்து கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற நிலை அதுக்கு மேலதானே என்று இவளும் அவளை சற்றே பரியாசமாக பேசினாள். அங்கே பார்க்கிற பொழுது

மாளிகி, பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டாப்புல பூலோகத்திலே பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலே சுவாமி அப்படியே கட்டையாக அறகுறையாக நாராயணன் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொன்னாள். அதற்கு பிறகு மகாலட்சுமி கேட்டாள், சரி அது இருக்கட்டும், நீ வந்த காரியம் என்ன என்றால், இந்த ருத்ராட்சத்திற்கு எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து அனுப்பணும், ஸ்வர்ணலிங்கம் பண்ணணும், நாடியாச்சு நாள், சரி என்று ருத்ராட்சத்தை ஒருபுறத்துல வச்சு திராசு கொண்டு வந்து ஒருபுறத்திலே ஆதிலக்ஷ்மி, விஜயலட்சுமி, வீரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தான லட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, போகலட்சுமி, மோட்சலட்சுமி உள்பட வச்சு பார்த்தா என்ன அதிசயம். இது நாராயணன் வேற அங்கிருந்து கட்டாட்சிக்கிறதுனால மகாலட்சுமினால ஒன்னும் பண்ண முடியல, ருத்ராட்சம் வச்சிருக்கிற தட்டு அப்படி என்ன கீழே இருக்கு, இந்த ஐஸ்வர்யம் வச்சிருக்கிற தட்டு மேல இருக்கு. பார்த்தாள் மகாலட்சுமி, ஆஹாஹா, இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை நான் தெரிந்து கொண்டு விட்டேன், இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டேன், கைலாசத்திலே இருக்கிற ஐஸ்வர்யத்தினுடைய பெருமை என்று இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை பார்க்கணும். ருத்ராட்சத்திலே அது மேல இருக்கிற கோடு, அந்த கோடை வச்சுதான் முகங்கள் என்று பேசப்படுகிறது. ஏக முக ருத்ராட்சத்திலிருந்து 14 முகங்கள் வரை ருத்ராட்சம் இருக்கிறது. ஏக வக்திர சிவ சாட்சாது ஸ்ரீகாந்த ஸ்வரூபம் ஸ்ரீகண்ட ருத்ரம், ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கு பெயர் இருக்கிறது. ஏகமுக ருத்ராட்சத்திற்கு சிவ சாட்சாத்துனா இரண்டு முகங்கள்.

இருக்கிற ருத்ராட்சம் சக்தி ஸ்வரூபம், மூன்று முகம் அக்னி, நாலு முகம் பிரம்மா. அது மாத்திரமல்ல, ஒரு ஒரு ருத்ராட்சத்திற்கும் ஒரு ஒரு விதமான சக்தி பலன் இருக்கிறது. அப்படி 14 விதமான ருத்ராட்சங்களை கொடுத்தார்கள். இயற்கையாகவே துளை உள்ளுக்குள்ள துளை போடப்பட்டு பக்தர்கள் அணிந்து கொள்ளும்படியாக இருக்கு. ருத்ராட்சத்திற்குள்ளே தங்கம் இருக்கிறது. ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் காமக்ரோதத்தை அடியே மறந்து உடல் வெப்பம் தணிந்து இந்த கபம் நீங்கி சிவன் அனுகிரகத்தை பெறுவார்கள். பொன்னிற சூழ்ந்தன, செம்பினர் பொதிந்தன, புயல் வார் மின்னிற் தோன்றிய, வெள்ளியில் போர்த்தன, இவற்றின் பின்னர் கம்பியில் போர்த்தன என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை பார்த்து என்ன

அப்போ உடனே மகாலட்சுமி விராட்டியாருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்படி என்றால் நான் இப்பொழுது என்னுடைய பெண்களாய் இருக்கக்கூடிய அமிர்தவல்லி சௌந்தரிய வல்லிகளை முருகனுக்கு கொடுத்து திருமணத்தை முடிக்கிறேன் என்று சம்மதித்தாள். இந்த தேவானி வள்ளியனுடைய திருமண தத்துவம் என்ன என்று பார்க்கணும். இச்சையும் கிரியையையும் சேர்த்து மனித உடலிலே இறை உணர்ச்சி ஏற்படுகிறது. உள்ளே இருக்கிற ஒளியை பெருக்கக்கூடிய சக்தி ஞான சக்திக்கு இச்சா சக்தி. அதனாலதான் முருகப்பெருமான் வள்ளியை தானே இச்சித்து தேடிக்கொண்டு சென்று திருமணத்தை செய்து கொண்டார். கிரியாசக்தி என்பது நாம் செய்யக்கூடிய இப்பொழுது கிரியா கலாபங்கள். தேவயானையை திருமண விதிப்படி கிரியைகளை செய்து திருப்பரங்குன்றத்திலே திருமணத்தை செய்து கொண்டார். அது மட்டுமல்ல, இச்சையும் கிரியையும் தேவையான திருமண ஸ்வரூபம், தேவையான வள்ளியினுடைய ஸ்வரூபம் நமக்கு வரன் கொடுக்கறதுக்காக திருக்கோயில்களிலே அதனாலதான் இந்த விக்கிரகங்களை சற்று தள்ளி வைத்திருப்பார்கள். ஆனால் ஞான சக்தி அந்த வடிவேல் முருகனுடைய மார்பிலே சாத்தப்பட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு வேண்டியது ஞானம். அப்பேற்பட்ட இச்சா சக்தியாய் இருக்கிற வள்ளி வலதுபுறத்திலே, கிரியாசக்தியாய் இருக்கிற தேவானை இடதுபுறத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். சூர சம்ஹாரத்தை முடித்து பிறகு அதுக்கப்புறம்தான் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலதான் ஒருத்தி துரை மகளாக திருவதாரம் பண்ணினாள், ஒருத்தி குற மகளாக வந்தாள், ஒருத்தி பொன்னுலக மங்கையாக வந்தாள், இன்னொருத்தி மண்ணுலக மங்கையாக வந்தாள், ஒருத்தி தேவயானை கற்பக சுவலிக்கு அதிபதி, இன்னொருத்தி திணை குணத்திற்கு அதிபதியா வந்தாள். இந்த தேவயானியனுடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது என்றால், ஒரு சமயத்திலே சூரபத்மாதிகளினாலே துன்புறுத்தப்பட்ட இந்திரன் நேரு மலையிலே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற பொழுது அமிர்தவல்லி தேவியார் வேற திரு அவதாரத்தை பண்ணி அங்க மகாலட்சுமி நாராயணன் பரமேஸ்வரன் ஏற்கனவே பார்வதி அவெல்லாம் சொன்னபடி இங்க முருகன் மடியே அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்திரனுடைய மடியிலே வந்து அமர்ந்தாள். ஒரு சேனை ஒரு பெரிய படை கிடைச்ச சந்தோஷம் யாருக்கு? இந்திரனுக்கு. அதனால தேவசேனா என்று பெயர் வச்சார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய யானையான ஐராவதத்துக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னதனாலதான் அவளுக்கு தெய்வ யானை என்ற மற்றொரு பெயர் ஏற்பட்டது. அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்கோரு வித்து குருவர எனவோதும் என்று அத்திக்கிரை அஸ்தி என்றால் யானை வளர்த்த குழந்த. அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் தந்தியன் கும்பை புனர்பூவனே சங்கரன் பங்கியன் சிவைபாலா என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். வெங்கரி தந்திடு பிழையை விண்டவர்கோன் சுதையை என்று தேவயானியனுடைய திருமணம் பேசப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மாதிகளை சம்ஹாரம் செய்த பிறகு என்ன பரிசு கொடுக்கிறது என்று ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார். யாரு? இந்திரன், தேவேந்திரன். அப்பொழுது நாரசாதி மகர்ஷிகள் வந்து சொன்னார்கள், அப்பா இத்தனை பெரிய காரியத்தை யாராலையும் பண்ண முடியாது. அது சூரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காகவே திருவதாரம் பண்ணினவர் முருகன். அதனால அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணின இந்த சுவாமிக்கு என்ன கொடுக்கணும்னா, உன்னுடைய புத்திரிகா மணியா இருக்கிற தேவயானையை கொடுத்து திருமணத்தை முடி என்று சொன்னவர்.

எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது மகிழ்ச்சி அடைந்து விஜயாபனம் பண்ணினாலாம், முருகனிடத்திலே நீங்கள் என்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவேந்திரன் சந்தோஷத்தை அடைந்தார். முருகப்பெருமான் இவ்வளவு ஞானம் சௌந்தர்யம் எல்லாம் கொண்டு இருக்கிற இந்த தேவயானையை திருமணம் செய்து கொள்வதற்கு சந்தோஷப்பட்டார். திருப்பரங்குன்றத்திலே இந்த கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணினார்கள். உயர்ந்த பட்டு வஸ்திரம், ரத்ன பணி அணி ஆடைகள், சந்தன பாலித குங்கும புனுகு ஜவ்வாது என்று சொல்லப்பட்டிருக்கிற திவ்யமாய் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை எல்லாம் பூசிக்கொண்டோ முருகப்பெருமான் எழுந்தொழி இருக்கிறாராம். பாதசரம், தண்டை, சிலம்பு, கிங்கணி, விதிப்படிக்கு முன்னூல் அணிவித்து, திருப்புண்டரீகம் இட்டு, பற்பல மணிகாரங்கள், முத்தவடம், ரத்னவடம் இவையெல்லாம் முருகனுக்கு சாத்தி, பன்னிரு கரங்களுக்கு புதகீர்த்திகளை அமைத்து, சுவாமிக்கு மாசற்ற பொற்குண்டலங்களை செவியிலே அணிவித்து திருமணத்திற்கு ஏற்பாடு. அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அங்கே முருகனுடைய திருமணத்திற்கு வராதவர்களே கிடையாது. திரு

வந்தா பார்வதி, பரமேஸ்வரன், நாராயணன், மகாலட்சுமி எல்லாருமே அந்த இடத்துல வந்து விட்டார். ஏன்னா இவாள்லாம் முற்பிறவியிலே அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லியினுடைய தாய் தந்தை. ஆகையினால

0: சேனாஸ்கந்தயோ விவாக சமயே தத்வ்ரதான் ஆச்சரந்தி.
1: பிரவரம் சொல்ற, கல்யாணத்துல பிரவரம் என்பது முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது இவாளுடைய கோத்திரங்களை, கல்யாண பையனுடைய கோத்திரம், கல்யாண பெண்ணுடைய கோத்திரத்தை சொல்லணும். அப்படி சொன்னாத்தான் அந்த திருமணம் நிறைவேறுவதாக அர்த்தம். அப்ப முருகப்பெருமானுடைய பிரவரத்தை சொல்ற, பரசிவ பரமேஸ்வர பராபரசிவ பரஞ்சோதி பரமாத்மா பிரம்ம பஞ்ச ரிஷயே பிரவரான்வித பரசிவ கோத்ரோபவஸ்ய சதா.

உடனே பெண் வீட்டார்கள் தயாரா இருக்கா. அவா இந்த தேவயானையினுடைய பிரவரத்தை சொல்றா. தேவயானை எப்படிப்பட்டவள்? நான் இந்த உலகத்திற்கெல்லாம் அவள் ஞானத்திற்கும் சௌந்தர்யத்திற்கும் எடுத்து காட்டு அப்பேற்பட்ட தேவி என்று அவளை அந்த இடத்திலே வர்ணிக்கிறார்கள் அவர்கள். அகில தராதர பிரபஞ்சரீக பஞ்சரிஷியே பிரபராம்வித நாராயண பிரம்மணோ லௌத்ரீம் சதுர்முக பிரம்மணோ பௌத்ரீம்.

அங்கே சாஸ்திரோக்தமாக முருகப்பெருமான் தேவியினுடைய திருக்கழுத்திலே திருமங்கல்ய தாரணம் பண்ணி அம்மி விதித்து அருந்ததி அங்கேயே நிக்கிறா. அவளை பார்த்து எல்லா விதமா இருக்கிற சம்பிரதாயங்களோடு கூட திருமணத்தை முடிக்கிறார்கள். ததோ மங்கள சூத்திரஞ்ச சம்பாத்ய மனசா விதி பிரதாது குஹகராப்ஜௌ தது ஸ்வேச்சா மங்கள ஏதவே பபந்த தேவசேனாயாஹ கண்டே தேவநாயகஃ சுகந்த குசுமஹ ஸ்மிருக்பிஹி புனக்கண்டம் அபூஷயத்.

அப்படி தேவசேனியனுடைய திருமணத்தை முடிக்கிறார்கள். இந்த திவ்ய சரித்திரத்திற்கு பலன் சொல்லுகிறார்கள். என்ன பலன் என்றால், முத்தமிழால் வெய்தாரையும் வாழ வைக்க கூடிய எங்கள் முருகன் நாலாந்த வேதத்தின் பெருமாளே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, மாசில்லாத அடியார்கள் வாழுகின்ற ஊர் சென்று தேடி விளையாடி ஓடியே அங்கனே என்று அங்கே வாழ வைக்கும்படியான மயில் வீரா என்று சொல்லுகிறார்கள். எல்லாத்தையும் விட எத்தனை குறை நம்மிடத்துல இருந்தாலும் கூட முருகன் பொறுத்துக் கொள்ளுவார். அதனால முருகா என உனை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கிரிஷ் சுசித்ரா பாடியுள்ள பாடல் படம் வேட்டைக்காரன்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144544 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.

0: देखता है तो उसका आत्मसम्मान बढ़ जाता है। वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: இந்தியன் படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

அவ்வேஷன்மிகு படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல். நேரம் 2:49. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம்.

0: സ്പൈസ് സ്പോൺസർഡ് പരിപാടി ചൊവ്വ മുതൽ ശനി വരെ വൈകുന്നേരം 5:30 ഞായർ ഉച്ചയ്ക്ക് 2:30.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23rd தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 5:33. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட். நேர்கள் கேட்கலாம் அரங்கிசை.
1: இப்போது சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சுமசாயக்க ஸ்வாதி திருநாள் சாகித்யம், ராகம் கர்நாடக காப்பி, ஆதித்தாளம்.

அரங்கு இசை நிகழ்ச்சியில் இதுவரை சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்பது ஹிந்தியில் செய்தியறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். ஆறு 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பெத்தானன் கஸ்தூரி அவர்கள். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். நேர்களை, இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகம் ஜித்தேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு கேட்கலாம், அதிகாலை 4:10 பொங்குமங்கலம் காஞ்சிபுரம் எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை, டிபி வெங்கடராஜு அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆத் சவேரி, 8:30 மாநில செய்திகள், 8:40 திரைகாணம், 9:00 இசைப்பெட்டகம், தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வாயிலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோக அபியாசம் உரை கோகா சிரிஷா அவர்களுடன் நேர்முகம், 12:10 திரைகாணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர் ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, காரைக்குடி டாக்டர் சாந்தி மகேஷ் அவர்களின் வீண இசை, தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. ஆறு 6:05 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேர்முருகன், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டின் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள் சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:45 திரைகாணம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் இன்றும் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி
2: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல

0: லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்போ வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே. ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: மெட்ராஸ் படத்திற்காக சக்தி ஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

பவர் பாண்டி படத்திற்காக ஷான்ரோடன் பாடியுள்ள பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி நிறைவாக சக்கப்போடு போடு ராஜா படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் ஆண்ட்ரியா ஜெர்மியா பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகாணம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:45 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தராகண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோட்டலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்ட

0: சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹுண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 26.5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய இரட்டை ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் அரியலூர் மாவட்டத்தில் நகை வணிகர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்ட நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை விடுவித்தார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என நல்ல அரசிற்கான இலக்கணங்களை தெரிவிக்கிறார் திருவள்ளுவர். அந்த வழியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் மற்றொரு சிறப்பாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்திடும் விதமாக முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்திடும் வகையில் பிரதமரின் விக்சித் பாரத்

0: ரோஜ்கர் யோஜனா திட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தவர்களுக்கு 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். நாடு முழுவதும் 200 இடங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மேயர் ராமச்சந்திரன், ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் கோவை மண்டலத்தில் 41,000 மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் ராகேஷ் சேகர்.
1: ஓகே, பிரதான மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கார் யோஜனா பெனிஃபிட்ஸ் இன்சென்டிவ்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தது நம்ம மாநிய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. 2,400 crore பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாயர்ஸுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். சேலம் மாவட்டத்தும் அதுல ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டேன். அவர் கோயம்புத்தூர் ஜோன் விச் கவர்ஸ் ரீஜனல் ஆஃபீஸ் சேலம், அரௌண்ட் 41,701 employees got the benefit amounting to 20.74 crore and under part B scheme to 3,225 employers and the benefit mudichite amounting to 63.48 crore rupees. So ella benefits employees kum employers kum 2400 crore already disperse aidiche and the Vigyan Bhavan la conduct panna program la பிரதான மந்திரி டிஸ்பர்ஸ் பண்ணிட்டேன். அதனுடைய நம்ம ரீஜனல் ஆஃபீஸுக்குள்ள எம்ப்ளாயர்ஸும் எம்ப்ளாயர்ஸுக்கும் அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும்.
0: வேலை தேடுபவருக்கும் வேலை கொடுப்பவருக்குமான இடைவெளியை நிரப்பி இரு தரப்பினருக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் இத்திட்டத்தின் நோக்கம் சிறப்பாக நிறைவேறியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தொழிலாளர்கள் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக கூறுகிறார் ஹரிகுமார்.
2: நான் யூனிசோர்ஸ் எம்ப்ளாயர் சார்பாக வந்திருக்கேன். இங்கே இந்த ஒரு ஸ்கீம் இப்படி ஒரு விழாவை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக எம்ப்ளாயருக்கு என்ன பெனிஃபிட்டு, ஒர்க்கர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் நான் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் நிலையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு கம்பெனிக்கு போயிடுறாங்க. இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால் ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு யூஎன் இருக்கிற எம்ப்ளாயிக்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. இது நமக்கு என்ன ஆகுதுன்னா புது வரவு, புதுசாக வர எம்ப்ளாயீஸுக்கு, புதுவாக நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். எம்ப்ளாயருக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் எம்ப்ளாயிக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது.
0: பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் பயனளிப்பதாக கூறுகிறார் செவிலியர் ரூபி.
3: நான் ஆம் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் புதுசாக முடிச்சு இப்போ வந்திருக்கனால எனக்கு பிரதான் மந்திரி ஸ்கீம்னால ஒரு மாதத்துக்கான சம்பளம் முன்னாடியே கிடைக்குது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே வரதான புதுசாக வர இளைய தலைமுறைக்கு இது நல்ல ஒரு ஸ்கீமா இருக்கும், அவங்களுக்கும் வேலைவாய்ப்புனால கோப்பு இருக்கும் நம்புறோம். பிரதம மந்திரி மோடி ஐயாவுக்கு நன்றி.
0: ஏழை எளிய குடும்பங்கள் முன்னேற அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதே போதுமானதாக இருக்கிறது. முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேர்மறையாக பெரிய அளவில் மாற்றியமைக்கும் என நிச்சயம் நம்பலாம்.
4: அரியலூர் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வணிகர்களுக்கான ஹால்மார்க் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குனர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்பொழுது ஹால்மார்க்கின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. இதன் மூலம் நகை வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்று தங்களது வணிக நம்பகத்தன்மையை மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். எனவே அனைத்து நகை வியாபாரிகளும் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நகை

0: வியாபாரிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
1: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயனில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸ் ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து அன்கவர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பிஎஸ்ஓட ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது, எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சு, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டு என்னெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பராக ஒரு கடையை நடத்தலாம்னு சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம் இங்கே நடந்தது. லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம், அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகையை இன்னொருத்தருக்கு வாங்கும்போது அதை எப்படி செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக நகைக்கடை உரிமையாளர் தண்டபாணி கூறுகிறார்.
2: இந்த அரியலூரில் வந்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னையிலேருந்து வந்து நகை வணிகர் சங்கத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இதில் வந்து எப்படி நம்ம வருங்காலத்தில் வந்து பொருள் விற்கணும் தங்க நகைகளை, அதில் வந்து 6 இலக்க HOD முத்திரை கம்பல்சரியாக அதை போட்டு தான் விற்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்தது. இதுக்கு வந்து நாங்கள் இந்திய தர நிர்ணய அமைவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கோம்.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலனை பராமரிக்க யோகா பயிற்சியை வழக்கமாக்கிக் கொள்வது அவசியம் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் முதுமைக்கால ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எரிசக்தி வளர்ச்சி பயணம் உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: First batch of pilgrims undertaking the Kailash Mansarovar Yatra 2026 crossed into China through the Nathula Pass today, marking the commencement of their onward journey. Governor of Sikkim, Om Prakash Mathur, flagged off the badge in the presence of Minister of Tourism, Shering Thendop Bhutia. According to the schedule, the pilgrims are expected to reach Gyeongsi today. The Mansarovar Parikrama is slated for 27th June and the first batch is scheduled to return to Gangtok on 1st of next month. Iran's Joint Military Command announced today that the Strait of Hormuz has been closed once again, citing continued Israeli military operations in Lebanon and what it described as U.S. bad faith and a failure to uphold commitments aimed at ending the conflict. In a statement broadcast on state television, the command warned that further measures have been prepared if what it called aggression continues. The move comes after commercial shipping had resumed through the strategic waterway, following an interim agreement between the US and Iran earlier this week. In cricket, India defeated Afghanistan by 9 wickets in the third and final one-day international of the three-match series at the M.H. Chidambaram Stadium in Chennai. Chasing a target of 219 runs, India overhauled the target in 28.4 overs. Yashasvi Jaiswal scored unbeaten 110 in 86 balls. Opting to bat first, Afghanistan were bundled out for 218 in 44.2 overs. And that is the end of this news bulletin.
1: எட்டு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட்.
2: நல்லதொரு குடும்பம் நாடகம், எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள், நடிப்பு ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி, உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். நல்லதொரு குடும்பம் நாடகம்.
3: அண்ணே, கிரீன் சிக்னல் போட்டாச்சு, வண்டி எடுங்க.
4: ஓகேடா அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ண கையோட ராமுக்கு முடிச்சிருக்குமா.
3: அம்மாடி, என்னால இந்த சம்சார பந்தத்தெல்லாம் இப்ப முடியாதுப்பா. அதுவும் இல்லாம என் கல்யாணம் லவ் மேரேஜ் தான். அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஐயா கொஞ்ச நாளைக்கு சுதந்திரமா இருக்க
5: போறேன். கதவு இப்படி போகுதா? யாரையாவது பாத்துக்கிட்டு வச்சிருக்கியாடா? டே ராம், சிவாக்கு பாக்க போற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா, அவளை உனக்கு பாக்கலாம் தான் ஒன்னையும் கூட்டிட்டு போறோம். உங்க அம்மா கிட்ட இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புரியுதா?
3: சான்ஸே இல்ல. ஐயாவுக்காக எத்தனை பொண்ணுங்க வரிசையில நிக்குது, இது சரிபடாது. அண்ணா, வண்டியை நிறுத்து. ஏனா, நீ அம்மா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதியா பண்றீங்க.
6: இப்ப என்ன உன தாலி கட்டவா சொல்ல போறோம்? சிவாக்கு போய் பொண்ணை பாப்போம். சிவா கல்யாணம் முடிவாச்சுன்னா அவங்க ரெண்டாவது பொண்ண உனக்கு பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பேசுவோம், சரியாடா?
3: ஐயோ, முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு மட்டும்தான் பொண்ணு பாக்க போறோம், எனக்கு இல்ல.
6: டே, சொன்னா கேட்க மாட்டியா நீ?
3: நோ வே. எனக்காக காத்திருக்கிற என்னோட லவ்வர் ஏமாந்துட கூடாதே.
5: இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படியா? சரிடா, சிவாக்கு மட்டும்தான் பொண்ணு பாப்போம். இப்போ நீ கூட மட்டும் வந்தா போறோம், சரியா?
3: யார் சொன்னா? நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சு பேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ரிப்ளை தான் வரல.
4: டேய், என்னது, அஞ்சு பேருக்கு அப்ளை பண்ணிருக்கியா? முதலாங்க வாடா, அப்புறம் பாத்துக்கலாம்.
5: சிவா, நீ வேற முதல்ல இருந்து இப்ப ஆரம்பிக்காதடா. பொண்ணு வீடு வந்துருச்சு, வா முதல்ல இறங்கலாம்.
3: உன் வலதுகால எடுத்து வச்சு உள்ள போனா அப்பதான் உன் லைஃப் செம்மையா இருக்கும்.
7: வாங்க வாங்க, வழி எல்லாம் சுலபமா தெரிஞ்சுதா?
5: சுலபமா தெரிஞ்சதுங்கண்ணா.
7: வாங்க உட்காருங்க. தேவி,
5: அப்பா,
7: இவ என்னோட ரெண்டாவது பொண்ணு, இப்பதான் பிஇ முடிச்சிருக்கா, வேலை கூட கிடைச்சாச்சு. தேவி, பவித்ரா கிட்ட காப்பி கொடுத்து அனுப்பு.
6: எனக்கு சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கணும்.
8: சரிங்கம்மா.
7: தாய் இல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஜாதகம் ரொம்ப பொருந்திருக்குன்னு ஜோசியர் சொன்னாருமா. இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி பேசிடலாம்.
9: நீ தப்பிச்சுடாடி தேவி, சுமாரா தான்
3: இருக்கா? அண்ணா போதுண்டா, என்னை ஏத்தி விடாத. எனக்கு தேவி ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா
9: சொல்லிட்டேன். அஞ்சு பேருக்கு அப்ளிகேஷன் போட்டோடா, உன் லவ்வர் உனக்காக காத்திருக்கா, ஞாபகம்.
3: நான் தேவியை பார்த்த உடனே என் மானசீக காதலிக்கு டாட்டா காமிச்சிட்டேன்டா. அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட்டு, லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாதுப்பா.
9: டேய், என்னடா இவ்வளவு ஸ்பீடாக போகிற? இருடா, பவித்ராவையும் பார்ப்போம்.
5: முதல்ல பொண்ணை பார்க்கலாம்.
7: இந்த ரெண்டு தம்பியில் எந்த தம்பி மாப்பிள்ள? வாட்ஸ்அப் ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன், இரண்டு தம்பியும் ஒரே மாதிரிலாம் இருக்காங்க, அதனால் கேட்டேன்.

0: இவன் என் மகன் சிவா.
1: வணக்கம்.
0: இவன் என் தங்கச்சி மகன் ராம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: இதோ பவித்ர காஃபி எடுத்துட்டு வந்தாச்சே, வாமா.
3: ஏமா, நீ நல்லா சமையல்லாம் பண்ணுவியா?
4: ம், சமைப்பேன்.
0: சிவா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உனக்கு எப்படிடா?
1: எனக்கும் பிடிச்சிருக்குமா.
0: சாந்தா, நீ என்னடி சொல்ற?
3: என்னக்கா, இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி, உனக்கும் உன் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே.
0: அண்ணா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்.
5: ரொம்ப சந்தோஷம் அம்மா. தேவி, பவித்ரா கிட்ட கேட்டு சொல்லுமா.
6: சரிப்பா.
7: டேய் ராம், உனக்கு இந்த பொண்ணு வேணாம்ல?
2: வேணும்பா, நீ வேணா பவித்ரா விட்டுரு.
7: டேடே, போதும் போதும்டா, உன் மனசு எனக்கு தெரியாதா? அம்மா, ராமுக்கு இந்த பொண்ணு கேளுங்கம்மா.
0: சரி சரி. சாந்தா, உனக்கு பிடிச்சிருக்கா?
3: ம், பார்க்கலாம். பொண்ணு பரவாயில்ல ராம், அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன பேசுறது?
5: என்னம்மா, என்ன விஷயம்?
0: இல்லைனா, உங்க ரெண்டாவது பொண்ணு என் தங்கச்சி பையனுக்கு கேட்கலான்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஐயோ, டேய், என்னடா, என்னோட தேவி உள்ள போயிட்டா?
7: என்னோடவா? டேய், இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேவிக்கு உன்னை பிடிக்கணும், ஜாதகம் பொருந்தி இருக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குடா.
2: அதெல்லாம் பொருந்தியாச்சுடா.
7: பொருந்தியாச்சா? எப்படிடா?
2: அது அப்படித்தான்.
6: அப்பா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க.
5: ஒரு நிமிஷம்மா, உள்ள போயிட்டு வர.
0: சரிங்கண்ணா, போயிட்டு வாங்கண்ணா.
5: என்னம்மா?
6: அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா.
5: ஏம்மா?
6: அப்பா, இப்பதான் நான் பிஇ முடிச்சிருக்கேன், கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன், பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும்.
5: அதுக்கு இப்ப என்னம்மா?
6: இவருக்கு இங்கதான் வேலை, கல்யாணம் முடிஞ்சா என்னால பெங்களூர் போக முடியாதே.
5: தேவி, நீ எடுத்திருக்கிற மார்க்குக்கு உனக்கு சென்னையிலேயே நல்ல வேலை கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா?
4: அததான்ப்பா நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா.
6: இல்லப்பா, இது சரி வராது, முடியாதுன்னு சொல்லிடுங்க.
4: இங்க பாரு தேவி, நல்லா யோசிச்சு பாரு, அவசரம் இல்ல, டைம் எடுத்துக்கோ. அப்புறமா கூட உன் பதில சொல்லு. எனக்கு கூட இது நல்ல இடமா தான் தோணுது.
6: உனக்கு என்னடி, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு அழகா ஒரு ஷாப் வச்சுட்ட, உன் கீழே ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க, இப்ப நல்ல இடமா வந்துருச்சு, நீ ஃபுல் செட்டில். பட் நான் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பா, எனக்கு முதல்ல வேலை முக்கியம்ப்பா.
5: தேவி, நீ சொல்றதெல்லாம் சரி, பவித்ராவுக்கு எல்லாம் செட் ஆன மாதிரி உனக்கும் செட் ஆகும்மா.
6: அப்பா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்ப்பா.
4: இங்க பார் தேவி, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல, நமக்கு பார்த்து பார்த்து செய்த நம்ம அப்பாவுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரியாதா? நான் சொல்றத கேளு, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உன் வேலை விஷயத்த மாப்பிள்ள கிட்ட இப்பவே பேசிடலாம்.
6: என்ன, நீ அதுக்குள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற?
4: அப்பா, நீங்க போய் சரின்னு சொல்லுங்கப்பா, நான் இவ கிட்ட பேசிக்கிறேன்.
5: சரிம்மா.
4: என்கிட்ட இல்லப்பா, மாப்பிள்ள வீட்டுல போய் சரின்னு சொல்லுங்க.
5: விளையாட்டு பொண்ணு.
4: ஏய் தேவி, உண்மைய சொல்லு, ராமு உனக்கு பிடிச்சிருக்கு தானே?
6: பிடிச்சிருக்கு, ஆனா என் ஜாப்.
4: அப்படி வா வழிக்கு, ஜாப் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல, நீ சென்னையிலே ஜாபுக்கு அப்ளை பண்ணு, உனக்கும் ராமு கிடைப்பாரு, ஜாபும் ஓகே ஆயிடும்.
6: எப்படியோ என்ன கவுத்துட்ட.
4: ஏய், இதுதானே வேணன்றது, நீ ஏற்கனவே ராமுவை பார்த்து கவுந்துட்ட, நான் ஜஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான்.
6: ஐயோ, நானும் மாட்டிக்கிட்டேனா?
1: குட் மார்னிங் மா, எனக்கு டிஃபன்.
0: வெரி குட் மார்னிங் பா. சரி, வாடா வாடா, பவித்ரா எழுந்து டெலா பார்ப்பா.
1: அவ ரெடி ஆயிட்டு இருக்கா மா. நீ சாப்பிட்டியம்மா?
0: இல்லப்பா, பவித்ராவோட சேர்ந்து சாப்பிடலாம் தான் நினைக்கிறேன். அவ எழுந்துட்டாளா, முதல்ல போய் பாருப்பா.
1: மா, நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன், நான் பவித்ரா கிட்ட சொல்லிட்டு அப்படியே
0: கிளம்புறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாப்பா.
1: பவித்ரா, நான் கிளம்புறேன், போயிடுறமா.
4: சரி
0: பவித்ரா, வாமா. குட் மார்னிங்மா, காஃபி வேணுமா டீ வேணுமா?
4: காஃபி.
0: இந்தம்மா காஃபி.
4: என்னது, காஃபி லைட்டா இருக்கு, முதலியே கேட்டிருக்க கூடாதா? எப்படி இத குடிக்கிறது?
0: ஸ்ட்ராங்கா வேணும், நீ முதலியே கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு போட்டிருப்பேன் இல்லையா, இதை இப்ப போட்டு எடுத்துட்டு
4: வரேன். இல்ல எனக்கு வேண்டாம்.
0: சரி, இந்த டிஃபனியாவது சாப்பிடுமா?
4: காஃபியே இப்படி இருக்கு, டிஃபன் எப்படி இருக்குமோ. வேண்டாத்த.
0: வேண்டாமா, பசியோட இருக்காதம்மா, உடம்புக்கு கெடுதல்மா.
4: சரி எடுத்து வைங்க, வரேன். என்னது டிஃபனு இப்படி இருக்கு, என்ன பண்றது, பசிக்குதே, சாப்பிட்டு தானே ஆகணும். அத்தை, இதை எப்படிதான் உங்க புள்ள இத்தனை நாளா சாப்பிட்டாரோ தெரியல.
0: ஏமா, என்னோட சமையல் உனக்கு சாப்பிட பிடிக்கலையா? உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, அப்படியே செஞ்சு கொடுத்துடுறேன். இல்லட்டா நீயும் என்னோட வந்து ஒத்தாச பண்ணு, ரெண்டு பேரும் ஒன்னா சமைக்கலாம்.
4: அச்சோ, அடுப்படியில எல்லாம் வேக என்னால முடியாத அத்த, அங்க கூட அப்பா என்னதான் சமைக்க சொல்லி தொல்லை பண்ணுவாரு. ஆனா நான் தான் அப்பாவுக்கு தெரியாம தேவியோட தலையில எல்லாத்தையும் கட்டிடுவேன், என்னால சமைக்கலாம் முடியாத அத்த, நான் இதையே அட்ஜஸ்ட்

0: பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மதியானம் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்.
1: பவித்ரா, சாப்பாடு கட்டி வச்சிருக்கேம்மா, எடுத்துட்டு போம்மா.
0: இல்ல எனக்கு வேண்டாம். உங்க சாப்பாடு மோசமா இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இனிமே எனக்கு டிஃபன் சாப்பாடுலாம் செய்யாதீங்க, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்.
1: என்னமா அது பவித்ரா, வெளி சாப்பாடெல்லாம் உடம்ப கெடுத்துருமா?
0: இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறாத்த.
2: தேவி தேவி தேவி தேவி, காஃபி
3: இந்தாங்க, சூடான காஃபி.
2: ஆஹா, காஃபி பிரமாதம், உன்ன மாதிரியே.
3: சும்மா இருங்க, அத்தைக்கு கொடுத்துட்டு வரேன், எடுத்துக்கோங்க அத்த.
0: அப்படி வச்சுட்டு போ. என்னது இது, காப்பியா இது? கழனி தண்ணி மாதிரி இருக்கு, வாயிலே வைக்க முடியல.
2: இது ஏமா, நல்லத்தனமா இருந்தது.
0: இருக்கும் இருக்கும், போட்டது உன் பொண்டாட்டி இல்ல. தேவியே, உனக்கு காப்பியே போட தெரியாதா?
3: என்னாச்சு,
0: இந்த காப்பிய குடிக்க முடியல.
3: சாரி அத்த, உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லுங்க, அப்படியே போட்டு தரேன்.
0: என்னது, காப்பி போட கூட நான் சொல்லி தரணுமா? சரி, டிஃபனாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா இல்லையா?
3: ரெடியா இருக்கு அத்த, வாங்க சாப்பிடுங்க. என்னங்க, நீங்களும் வாங்க.
2: ஆமா, எனக்கும் ஆபீஸ் டைம் ஆகுது, அம்மா சாப்பிட்டோம், நான் அதை ரெடி ஆயிட்டு வந்துறேன்.
3: அத்த உட்காருங்க அத்த.
0: என்னது இது, சட்டினி இப்படி இருக்கு? இட்லினா பூ மாதிரி இருக்கணும், இப்படி தூக்கி அடிச்சா மண்டை பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்க கூடாது.
2: தேவி தேவி, டிஃபன் எடுத்துமா?
0: டே ராம், டிஃபன் சுத்த மோசம், நீ சாப்பிட மாட்ட. உன்னோட ஆபீஸ்ல கேன்டீன் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. இந்த டிஃபனை இவ்வளையே தின்னு ஒழிக்கட்டும்.
2: இல்லம்மா, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்.
0: டேய், அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்?
2: இல்லம்மா, சரி சரிம்மா, நான் கிளம்புறமா.
3: என்னங்க என்னங்க?
2: அது இல்ல தேவி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரிம்மா நான் வரமா, வர தேவி.
4: மா, பவித்ரா.
0: அப்பா வந்துட்டீங்களா? உடனே போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வெளியில போகலாம், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க.
4: இப்பதான் ஆபீஸ்ல இருந்து அசதியா வந்திருக்கேன், ஒரு காபி சாப்பிட்டு வெளியே கூட்டு போறேன். மா.
1: சிவா வந்துட்டியாப்பா, இந்தப்பா காஃபி குடிப்பா. சிவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
4: ஏமா தயக்கம், சொல்லுங்கம்மா.
1: சிவா, பவித்ரா எங்கன்னு வெளியில கூட்டு போயிட்டு வாப்பா. ஏன் சமையல் வேற அவளுக்கு பிடிக்கல, ஒரு நல்ல ஹோட்டலா கூட்டு போப்பா என் மருமகளை.
4: சரிம்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறமா.
0: ஓ, நான் சொன்னா புரியாது, அம்மா சொன்னா உடனே கேக்கணுமா? சரியான அம்மா பைத்தியத்தை கட்டிக்கிட்டு
4: இருக்கேன்.
0: ரெடி, போலாம் வாங்க.
4: சரிமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
0: போயிட்டு வரோம் அத்த.
2: மா, தேவி
0: வந்துட்டியாப்பா. அம்மா காலையில இருந்து சரியா சாப்பிடலப்பா.
2: ஏமா, களைப்பா இருக்கு, எனக்கு ஒரு காபி கொண்டு வாமா.
0: டேய், பெத்தவ பசியா இருக்கறான்னு சொல்றேன், உனக்கு எப்படி இதா காபி குடிக்க மனசு வருது?
2: என்னாச்சு தேவி?
3: என்னங்க, இந்தாங்க காபி, அத்தைக்கு என் சமையல் பிடிக்கல போல இருக்கு.
2: மா, நல்லா தானமா செஞ்சிருக்கா, ஆபீஸ்ல எல்லாரும் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்களமா.
0: அப்ப நான் போய் சொல்றேனா? டேய், சாப்பாடு தான் இப்படினா, வீட்டை பாடுறா, எங்காவது ஒழுங்கா வச்சிருக்காளான்னு.
2: மா, அவ வேலைக்கும் போறா, வீட்டுல சமையலும் பண்றா, வீட்டையும் பாத்துக்கிறா, கொஞ்சம் முன்ன பின்னதாமா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது தானே, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இல்லனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா.
0: ஏதேது, நேத்து வந்தவளுக்காக என்ன அட்ஜஸ்ட் பண்ணின் போ சொல்றியா?
2: அப்படி சொல்லம்மா.
0: அப்புறம் எப்படிடா, எப்படிடா?
2: அம்மா, எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிட்டா எப்படிமா நான் பேசுறது?
0: நானு தப்பா எடுத்துட்டு போறேன்.
2: ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலம்மா. தேவி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணு, சரியா?
3: சரிங்க.
2: போதுமா, நான் சொல்லிட்டேன்.
0: நாளைக்கு சாப்பிட்டா தானே தெரியும் அம்மாவோட சமையல் எப்படின்னு.
2: தேவி, பசிக்குது, சாப்பிடலாமா?
3: வாங்க அத்த, நீங்களும் வாங்க. என்னங்க, பொரியல் கொஞ்சம் வைக்கட்டுமாங்க?
2: பைமா, நல்லா தானே இருக்கு செல்லக்குட்டி.
3: எதுக்குங்க இதெல்லாம், நான் உங்களையும் உங்க அம்மாவையும் தப்பாவே எடுத்துக்கல, ஆரம்பத்துல இப்படி சின்ன சின்ன உரசல் இருக்கும்.
2: தேவி, இதெல்லாம் போக போக சரியாயிடுமா?
3: இல்ல, உங்களுக்கு பழகிடும்.
2: ஆட கடவுளே.
4: அம்மா, வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்குமா, நாங்க போய் படுத்துக்கிறோம். அம்மா, நீ சாப்பிட்டியம்மா?
1: நான் சாப்பிட்டேன்ப்பா.
4: பவி, அந்த பார்சல் அம்மாயிட்டு கொடு.
0: எந்த பார்சல்?
4: என்ன பவி, நம்ம ஹோட்டல் இருந்து வரும்போது ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட்ஸ் வாங்கினமே, அந்த பார்சல்.
0: இந்தாங்க
4: அம்மா. இந்தாம்மா, உங்களுக்கு பால்கோவா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன்.
1: சரிப்பா, குடுப்பா.
0: என்னது, அப்போ பால்கோவா எனக்கு இல்லையா? உங்க அம்மாக்குன்னு சொல்லியிருந்தா நான் எனக்கு தனியா வாங்கிருப்பேன்ல.
4: பவி,
1: பவி, இந்தமா, இப்பெல்லாம் நான் ஸ்வீட் சாப்பிடுறதே நிறுத்திட்டேன். சிவா ஏதோ

0: ஆசையா வாங்கிட்டு வந்தானேன்னு வாங்கிட்டேன். நீ சாப்பிடுமா?
1: பரவாயில்லமா, நாங்க வேற ஸ்வீட் வாங்கிக்கிறோம், கிடைக்காத பொருள் அது.
0: டேய், பவித்ராக்காக நான் சொல்லலடா. நிஜமாவே இப்பெல்லாம் நான் ஸ்வீட் அவ்வளவா எடுத்துக்கிறதே இல்ல. பவித்ரா, இந்தமா நீ சாப்பிடுமா.
2: நீங்க சொல்றது சரிதான், ஒரு வயசுக்கு மேல ஸ்வீட் எடுக்காதது நல்லதுதான். நாளைக்கு ஏதாவது உடம்பு வந்து படுத்துட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. உங்க உடம்ப நீங்க தான் கண்ட்ரோல வச்சுக்கணும்.
1: அம்மா,
0: என் மருமகளுக்கு என் மேல எத்தனை அக்கறை தெரியுமா? சும்மாடா.
1: ரொம்ப அக்கறை.
2: என்ன சொன்னீங்க?
1: இல்ல பவி, என் அம்மா மேல உனக்கு எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
2: தன பாத்த
3: தேவி நல்லா தான்டா சமைக்கிறா, ஆபீஸுக்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிறா. ஆனா அம்மா என்னன்னே தெரியல, அவளை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடாமே இருக்காங்கடா.
1: உன் வீட்டுக்கு கதையை திருப்பி போட்டா அதுதான் இங்க என் கதை.
3: என்னடா சொல்ற?
1: ஆமாடா, இது ஒரே நிமிஷம் சொல்ற முடியாதுடா, நிறைய விஷயங்கள் இருக்கு.
3: டேய், இவ்வளவு இருக்கா?
1: டேய், இதுக்கு மேலயும் இருக்குடா, நான் சொன்னது பாரிதான்டா.
3: ஐயோ, இப்ப என்னடா பண்ணலாம்?
1: பின்னாடி முதல்ல மோத விட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பூகம்பமா பூகம்பமா எது
3: கிடைக்குதுன்னு பாப்போம். சரி, ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்க. சரி, என்ன பிளான் சொல்லு.
1: இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அம்மா, அம்மா.
2: என்ன வந்ததும் வராததுமா அம்மா அம்மான்னுட்டு?
1: ஒண்ணு இல்ல பவி, இது சரஸ்வதி அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு நாம எல்லாம் திருச்சிக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல.
0: ஆமாண்டா,
1: எனக்கு ஆபீஸ்ல லீவு கிடைக்கல. நீங்களும் பவித்ராவும் போயிட்டு
2: வந்துருங்களேன். நானே சொல்லலன்னு இருந்தேங்க, ஷாப்ல இப்போ வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னால வர முடியாதுங்க. நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க.
0: சிவா, என்னப்பா பண்ணலாம் இப்ப நம்ம?
1: அதம்மா, அது வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ராமுக்கு போன் பண்றேன், அவன் வரான்னா அவங்க கூட நீங்க போயிட்டு வந்துருங்களேன்.
0: அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா.
1: அதான் இருமா, லைன் போயிட்டு இருக்குமா. ஏ, ஹலோ ராம்.
3: சண்டைய போட்டு மண்டைய உடைக்காத குறையா இருக்காங்கடா.
1: ரொம்ப நல்லா இருக்காங்களா? சரிடா, இது சரஸ்வதி பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் போறீங்கல்ல?
3: நிக்காம போயிட்டேறானே.
1: என்ன சித்தி போலியா? நீங்க ரெண்டு பேர் மட்டும் தானே போறீங்க?
3: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: எனக்கு லீவு கிடைக்கலடா, பவித்ராக்கும் ஷாப்ல வேலை இருக்கான், யாராவது கல்யாணத்துக்கு போகணும்ல. ஒண்ணு பண்ண, நீ அம்மாவை கூட்டு போடா. அது வரைக்கும் சித்தி இங்க நம்ம வீட்டுல இருக்கட்டும். எப்படி?
3: தங்கள் உத்தரவு என் பாக்கியம்.
1: ஓகேடா, சரி சரி, நான் வச்சிடறேன். மா, சித்தி அத்தை மேல இருக்கிற கோபத்தினால யாரும் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா?
0: உன் சித்தி குணம் தான் எப்பவுமே உனக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே இப்படிதான்டா.
1: ஆனா ராமுக்கு போகணும்னு ஆசையா இருக்காமா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ராம் கூட போயிட்டு வந்துருங்களேன். நீங்க வர வரைக்கும் சித்தி இங்க இருக்கட்டும்.
0: ஆமாண்டா, இதுவும் சரியா தான் தெரியுது எனக்கு. நாளைக்கு தானே கிளம்பணும், நீ ராம் கிட்ட போயிட்டு சொல்லிடு, நான் வரேன்னு.
1: சரிமா சரிமா.
2: அப்பா, ரெண்டு மூணு நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், இல்லைன்னா இந்த அத்தை சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே உயிரை எடுத்துருவாங்க. கடவுளே, ரொம்ப நன்றி.
4: பவித்ரா, பவித்ரா, பவித்ரா.
2: என்ன காலங்கத்தாலே கதவை இப்படி இடிக்கிறீங்க? சண்டே தானே, என்ன வேணும்?
4: மணி 7 ஆகுது, இது உனக்கு காலங்கத்தலையா? போய் எனக்கு காபி போட்டு கொண்டு வா.
2: என்ன காஃபியா? அதுவும் நான் உங்களுக்கு நல்லால பாத்தீங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நீங்க காஃபி போட்டதே இல்லையா?
4: அந்த கதையெல்லாம் இங்க வேணாம், போய் காபி போட்டு கொண்டு வா.
2: இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், போய் 2

0: மூணு காஃபி போட்டுட்டு நீங்க ஒன்னு குடிச்சிட்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வர எழுப்பி விட்டுட்டீங்க, எனக்கு இப்ப காஃபி குடிச்சே ஆகணும், போங்க.
1: அதுக்கு வேற ஆள பருடி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சிவா கிட்டயே நான் பேசிக்கிறேன். சிவா, சிவா!
2: என்ன சித்தி?
1: இவள காபி போட சொன்னா என்னன்னுமோ பேசுறாடா.
2: சித்தி, அவ கையால காபி சாப்பிடணும்னு நினைச்சா அவ்வளவுதான், இந்த ஜென்மத்துல அவ காபி போட மாட்டா. பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்ல? பிளீஸ், இல்ல நீங்களே காபி
1: போட்டுருங்களேன். இப்ப மட்டும் என் மருமக தேவி இங்க இருந்திருந்தா சூடா காபி போட்டுட்டு வந்து குடிங்க அத்த, குடிங்க அத்தன்னு கெஞ்சுவ. நான் தான் குடிக்காம பிகுலாம் பண்ணுவேன். அது போட்டா, டேய் ஒரு காபி போட்டு குடுக்க சொல்லுடா.
0: இப்ப மட்டும் என் அத்தை இருந்திருந்தா அவங்களும் என்ன இப்படிதான் கெஞ்சுவாங்க. நீங்களும் இருக்கீங்களே, நல்ல மாமியார் வந்து வாச்சிங்க என் தங்கச்சிக்கு.
1: நீ மட்டும் என்ன ஒழுங்கா, இப்படி ஒரு மருமகளை என் அக்காவுக்கு வாய்க்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு.
0: என்ன அப்ப நீங்க ஒழுங்கா?
1: நீ ஒழுங்கா?
0: நீங்க
1: இதுக்கு மேல பேசுன அப்புறம் எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும்.
0: நீங்க இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் எனக்கும் கெட்ட கோவம்.
2: ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? சண்டைனா வீட்டுல சண்டை போடணுமா? மனுஷன் நிம்மதியா இருக்க விடுங்க, போங்க.
3: நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாச்சுடா.
4: ஆமா பிரியமா, வாங்க ஊருக்கு கிளம்பலாம்.
3: என்னடா சொல்ற நீ, திருச்சிக்கு வந்திருக்க. ஸ்ரீரங்கம் இருக்கு, உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு, முக்கொம்பு இருக்கு, இதெல்லாம் தேவியோட போயிட்டு வரலான்னு இல்லையா உனக்கு? கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட வந்திருக்க, திருச்சியில அவளுக்கு புடவை பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி குடுறா, கூட்டு போடா.
4: சரி பிரியமா, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துறேன், எல்லாம் ஒண்ணா போயிடலாம்.
3: என்னது, நான் எதுக்குடா சிவ பூஜையில கரடி மாதிரி? நீங்க போயிட்டு வாங்கடா, அடுத்த தடவை என் பேரம் பேத்திய பாத்துக்கணும்ல.
4: தேவி கேட்டுக்கிட்டல,
5: சும்மா இருங்க.
3: இப்போ நான் சரஸ்வதி அத்தை கூட கொஞ்சம் ஒத்தாசைக்கு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியா போயிட்டு ஜாலியா வாங்கப்பா.
5: அத்தா உங்களை எப்படி விட்டுட்டு போறது?
3: ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க முதல்ல.
4: சரி பரிமா.
5: வராத்தா.
3: சரிம்மா, பாத்து ஜாகிரதையா போயிட்டு வாமா.
5: என்னங்க பெரியத்தை எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க.
4: ஆமா தேவி, பெரியம்மா எப்பவுமே இப்படிதான். அம்மாவும் நல்லவங்க தான், என்ன பிடிவாத கோணம் கொஞ்சம் அதிகம். எப்பவுமே தனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. வயசாகுது இல்ல, ஆனா விட்டு கொடுத்தா முதல் மரியாதை தன்னால வரும்னு அவங்களுக்கு தெரியல. நல்ல வேலை நீ எனக்கு மனைவியா வந்த, நீ விட்டு கொடுத்து போயிடுற, அதனால நம்ம வீட்டுல பிரச்சனையே இல்லம்மா.
5: யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான வீடு வீடா இருக்கும். பவித்ராவுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழகிடுச்சு. நானும் சில விஷயங்கள்ல பிடிவாதமா இருப்பேன், என்னோட படிப்பு, என்னோட ஜாப் இப்படி. ஆனா உறவுல விட்டு கொடுத்து போறதுதான் உறவை வளர்க்கும். எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
4: என்ன?
5: பொண்ணுங்களோட பிரச்சனை ஆண்களோட காது வரைக்கும் கொண்டு போக கூடாதுன்னு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வெளியில 1000 பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வர ஆண்களை அமைதிப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது வீடுதான். ஆனா அந்த வீட்டுல பெண்களால நிம்மதி இல்லைன்னா அந்த குடும்ப தலைவன் எப்படி தன் குடும்பத்தை கவனிக்க முடியும்? அதனால ஆண்களோட காதுக்கு எந்த பிரச்சனையும் போகாம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க.
4: தேவி, உங்க அம்மா உண்மையிலேயே உன்ன நல்லா வளர்த்துருக்காங்கம்மா.
5: உங்க அம்மாவும் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. மக மேல வைக்கிற அதிகபட்ச பாசமே மருமகளை கொஞ்சம் விலக்கி பார்க்க தான் தோணும். இது காலங்காலமா சில குடும்பங்கள்ல வர்றது தானே. ஆனா என்னையும் பவித்ராவையும் எங்க அம்மா ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. பவித்ராவும் உங்க அம்மா மாதிரி தான், அவ உங்க பெரியமாவை என்ன பாடுபடுத்திருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள அவளும் நல்லவ. அம்மா இறந்தத அவளால தாங்க முடியலங்க. அத மறக்க இந்த பிடிவாத குணம் அவளுக்குள்ள வந்துருச்சு.
4: கவலைப்படாத தேவி, எங்க பெரியம்மா அண்ணியை நல்லா பாத்துக்குவாங்க.
5: அந்த நம்பிக்கை தாங்க எனக்கு.
4: பேசிக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டோம், இரு தேவி நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துறேன்.
5: ஆ சரிங்க.
0: அப்பா வயிற்று வலிக்குதே. இந்த 4 நாளா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிடுச்சு. அத்தை இருந்திருந்தா அப்பப்ப ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. வேளா விலைக்கு காஃபி பஜ்ஜின்னு எதையாவது செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டையும் சுத்தமா வச்சிருப்பாங்க. நானும் நல்லா லேட்டா எழுந்திருப்பேன், நினைச்சபடி நடந்துப்பேன். எந்த அம்மா வந்ததுல இருந்து டார்ச்சர். காஃபி போடு, துணி அயன் பண்ணு, சமன்னு. இதுல டிவி வேற, அதை பாக்கணும் இதை பாக்கணும்னு ரிமோட்டை என் கையில இருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டுல சுதந்திரமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் வந்தா அவரை உடனே கூட்டு வச்சு எதையாவது என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வீடா இல்ல என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை இருந்த வரைக்கும் இது ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு, இப்பதான் என் அத்தையோட அருமை எனக்கு புரியுது.
1: தேவி நீ எப்பமா வருவ? அத்தை அத்தன்னு பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுத்துவ. காபி சாப்பாடு

0: கொடுப்பியே. இந்த பவித்ரா ஒன்றும் கொடுக்கறது இல்லம்மா. நீ வீட்டை சுத்தமாக வச்சிருப்பேன். எவ்வளோ வச்சிருக்கா பார், வீடா இது, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. டிவி கூட பார்க்க விட மாட்டான், ரிமோட்டை கையிலே வச்சுட்டு சுத்துறா. சிவா வந்தா ஏதோ ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒதுங்கி போறாளா, அப்பவும் மாட்டான். பின்னாடியே அவனை முந்தானியில முடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிடுவான். நீ இருந்தப்போ நான் எப்படியோ இருந்தேன், இப்போ பாரு அருமை நீ இல்லாதப்பதாமா தெரியுது. தேவி நீ சீக்கிரமா வந்துருமா.
1: பவே சித்தி, என்னது ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துருக்கீங்க? எனக்கு காஃபி வேணும், யார் போட்டு கொடுப்பீங்க?
0: இருடா நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்.
2: என்னங்க இந்தாங்க காஃபி.
3: என்னது டபுள் காஃபியா? சித்தி காஃபி போடுத்துறேன்றாங்க, பஃபி காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா? நம்ம விடுதானா இல்ல அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? பவி நீ ஏன் பவி தானே? சித்தி என்ன சித்தி?
2: என்னங்க சும்மா இருங்க.
0: டேய் கேலி பண்ணாதடா, அதெல்லாம் போட்டண்டா. தேவி எப்படா ஊர்ல இருந்து வருவா?
1: எனக்கு எப்படிமா தெரியும்?
4: வந்தாச்சு, எப்படி இருக்கீங்க?
0: டேய் நீ வந்துட்ட, தேவி எங்கடா?
5: அத்த எப்படி இருக்கீங்க அத்த?
0: தேவி என் கண்ணு, நீ எப்படிமா இருக்க?
5: நல்லா இருக்கா அத்த?
2: அத்த வாங்க அத்த வாங்க, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? லக்கேஜ் குடுங்க, நான் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேன்.
6: ஐயோ பரவாயில்லம்மா, நானே வச்சிடுறேன். எப்படிமா இருக்க நீ?
2: நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்த. இருங்க நான் எல்லாருக்கும் இப்பவே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு
5: வரேன். நானும் வரேன்.
2: சரி வா.
0: பவித்ரா கூட இந்த நாலு நாள் வாழ்ந்த பிறகுதான் தேவி எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுரா. அவள நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன்னு இப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது. இனிமே என் மருமக கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிப்பேன்.
4: நீங்களா பேசுறது? என் கண்ண என்னாலயே நம்ம முடியலையம்மா. பவித்ரா அன்னைக்கு வருச்சு.
2: அத்த இன்னாங்க காஃபி, எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் அத்த இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க உங்க கூட வரோம். அவர் வேலையில பிஸியா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்க கூட நிச்சயமா வருவேன். நீங்க இல்லாம இந்த வீட்டுல இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அத்த.
6: எனக்கும் அப்படித்தாம்மா பவித்ரா, நீ கல்யாணத்துக்கு வராதது எனக்கு ரொம்ப குறையாவே இருந்ததுமா. எல்லார்கிட்டயும் உன்னை பத்தியும் நீ வச்சிருக்கிற ஷாப்பை பத்தியும் உன் புத்திசாலித்தனத்தை பத்தியுமே பேச

0: சீக்கிரமா தெரிஞ்சது. இனிமே நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா?
1: அத்த, மன்னிப்புலாம் பெரிய வார்த்தை எதுக்கு அத்த? நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை.
2: அத்த, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் கூட உங்ககிட்ட பாசமாவே நடந்துக்கல. இனிமே உங்களை உட்கார வச்சு நான் நல்லா பாத்துக்குவேன். சரியா அத்த?
3: என்ன பவித்ரா, எனக்கு உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நாம ரெண்டு பேரும் வேலைய பகிர்ந்துக்கலாம். இத நீ தான் செய்யணும், அதை நான் தான் செய்யணுங்கிற ஈகோ எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். நம்ம கண்ணுல பட்ட வேலையெல்லாம் செய்வோம். முக்கியமா என் பேர பிள்ளைகளை நான் தான் வளர்ப்பேன். பேர பிள்ளைங்க மட்டுமில்ல, கொள்ளு பேர பிள்ளைங்களை, எள்ளு பேர பிள்ளைங்களை எல்லாரையும் நான் தான் வளர்ப்பேன். அதுக்குள்ள என்ன உட்கார வச்சிடாத பவித்ரா.
4: நாம போட்ட திட்டம் நல்லபடியா வேலை செஞ்சிருச்சு.
5: ஆமாம்பா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க ரெண்டு கண்ணும் பத்தலப்பா.
6: அட பரவாயில்லையே, எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: வாங்க சமந்தி, வாங்க வாங்க
2: வாங்க
5: வாங்க மாமா, வாங்க.
6: மாப்பிள்ள போன் பண்ணி கூப்பிட்டாரு, என்ன விஷயம் மாப்பிள்ள?
4: மாமா வாங்க, இப்படி வந்து உட்காருங்க.
5: மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை கூப்பிட்டோம்.
4: இன்னும் இந்த விஷயத்த நாங்க எங்க அம்மா கிட்ட, அவ்வளவு ஏன் உங்க பொண்ணுங்க கிட்ட கூட சொல்லல?
6: என்ன மாப்பிள்ள, பீடியே ரொம்ப பலமா இருக்கு.
5: ஒண்ணுமில்ல மாமா, நீங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்? பேசாம எங்க கூட வந்துடலாமே.
3: அடடா, கரெக்ட்பா. ஆமா சம்பந்தே, பிள்ளைங்க சொல்றதுதான் சரி. நீங்களும் எங்களோடயே இருந்துருங்க.
0: ஆமாங்க, நீங்க எங்க கூடவே இருந்துடலாம்.
6: அம்மா, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், என் வேலைகளை நானே பாத்துக்கிறேன். இத்தனை நாளா என் பெண்களுக்காக குடும்பத்துல அம்மாவாவும் அப்பாவாவும் வாழ்ந்துட்டேன். என்னோட தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்ப எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. புத்தகம் வாசிக்கிறது, நண்பர்களோட வெளியே போறது, கோவிலுக்கு போறதுன்னு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். என்ன போல இருக்கிற வயசானவங்களோட பிரார்த்தனை என்ன தெரியுமா? படுக்கையிலே விழாம நடக்கையிலே போகணும் தான்.
4: சித்தி, நீங்களும் தான் சித்தி. ராமன் தேவி இங்க இருந்து ஆபீஸ் போட்டோம். அடுத்த மாசம் நாங்க உங்க வீட்டுல வந்து தங்குறோம். எப்படி?
0: அதுக்கு என்னடா, தாராளமா வாங்க. என் மருமக சூப்பரா காப்பி போடுவா, சூப்பரா சமையல் பண்ணுவாடா.
5: உங்க வாயில இருந்து இந்த வார்த்தைய முத முதலா கேக்குறனா, சும்மா ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா?
0: அப்படி கிண்டல் பண்ற.
4: சரி சரி, பக்கத்துலதான் ஐஸ்கிரீம் கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க, யார் யாருக்கு என்ன பிளேவர் வேணும்?
0: எனக்கு மேங்கோ வேணும்டா.
1: எனக்கு பட்டர் ஸ்காட்ச்.
3: அடடடடா, இப்பதான் நாம எல்லாரும் ஒன்னா ஆயிட்டோமே, இனிமே எதுக்கு வேற வேற பிளேவர்?
4: அப்படியா, ஒரே பிளேவர்? அப்ப ஒரே பிளேவர் ஃபேமிலி பேக் அப்படிதானே?
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நல்லதொரு குடும்பம் நாடகம். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். இதில் நடித்தவர்கள் சிவாவாக ஆர் ரமேஷ், ஆறுமுகமாக எஸ் கே ராதாகிருஷ்ணன், கனகமாக டாக்டர் விஜயலட்சுமி, சாந்தாவாக ஜெயலலிதா, ராமாக முல்லை தனசேகர், பவித்ராவாக ஆர்த்தினி, தேவியாக உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
8: நேரம் 8:40.
9: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
10: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கீ பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கீ ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கம் கம் கை நாட்டு
1: என்னங்க யஜமா திட்டுங்க,
0: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
1: அட அதான் நான் பார்த்தேன்,
0: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா
0: தலை கவிழ்ந்து நிக்கணும்.

0: இரவின் மடிகள் நிகழ்ச்சியில் இதுவரை எஜமான், ஜென்டில்மேன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
2: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: வாட், என்ன சொல்ற? இரு,

0: கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Hormuz and are en route to India. Mr. Sonowal said the government is actively coordinating with all relevant agencies to guarantee the absolute safety of India's seafarers and energy lifelines. Iran's Joint Military Command announced that the Strait of Hormuz has been closed once again, citing continued Israeli military operations in Lebanon and what it described as U.S. bad faith and a failure to uphold commitments aimed at ending the conflict. In a statement broadcast on state television, the command warned that further measures have been prepared if what it called aggression continues. In FIFA World Cup action, the match between Netherlands and Sweden in Group F is underway at NRG Stadium in Houston, United States. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோலில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இதில் வேட்டைக்காரன், படகோட்டி, என் கடமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது வேட்டைக்காரன் படத்திலிருந்து பாடல்கள்.

3, 3, 2, 3, 4, 2, 3 to your left and to your right. Swing and swing. யாரது யாரது தங்கமா.

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை வேட்டைக்காரன், படகோட்டி, என் கடமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: ஆசை தோணுங்க, கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க.
0: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சிரித்து வாழ வேண்டும். நேற்று, இன்று, நாளை, என் மகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக சிரித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஒழித்த பாடலை பாடியவர் எல் ஆர் ஈஸ்வரி. தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், மாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: மலை பூங்காடச் செய்தது யாரோ

இதுவரை சிரித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். என் மகன் படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். எல்லாரும் ஈஸ்வரி பாடி உள்ள பாடல்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக MS சுப்பலட்சுமி பாடியுள்ள பாடல் படம் சேவ சதனம்.

ஒழித்த பாடலை பாடியவர் எம் கே தியாகராஜ பாகவதர். படம் திருநீலகண்டர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவள்ளி படத்திற்காக கமலா பாடியுள்ள பாடல்.